0: உலகம் செய்திகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி ஊட்டமுலோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: நடைபெறும் இந்த முத்தமிழ் இசை வானொலி நிகழ்ச்சியை பிளானட் ஆடியோ.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை

0: 1986 இசைஞானி இளையராஜாவின் வருகைக்கு பின் பெண் குரலாக ஒலித்த பாடல்களில் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த பாடல்கள் கணிசமாக இருந்த போதும், அதற்கு முன் எமது இளமை கால நினைவலைகளை மீட்டும் போது பி சுஷீலாவின் குரலில் ஒலித்த பெண் குரல் பாடல்களே கணிசமாக அமைந்தன. இவ்வேளையில் 60களிலும் 70களின் ஆரம்பத்திலும் ஜானகி அம்மா பாடிய நெஞ்சோடு நின்ற சில பாடல்களை நோக்குவோம். அவளுக்கென்று ஒரு மனம் படப்பாடல், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளம் எங்கும் அள்ளி தெளித்தேன். மென் குரலோன் என அறியப்பட்ட பாடகர் பி வி ஸ்ரீனிவாசன் பாடிய இரு குரல் இசை இலங்கை வானொலி புகழ் பாடல்கள் ரசிகர்கள் மனதை விட்டு இலகுவில் நீங்காமல் என்றும் நிலைத்திருப்பதை நாங்கள் அறிவோம். தென்னன் கீற்று ஊஞ்சலிலே, தென்றலில் ஈந்திடும் சோலையிலே,
1: இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன்.
0: எந்த பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா?
1: பொன் என்பேன் சிறு பூவென்பேன், பூஜைக்கு வந்த மலரேவா.
0: பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்,

பி வி ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி ஒன்றிணைந்த குரலில் ஒலித்து மனதை கொள்ளை கொன்ற பாடல். அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும்

0: ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள ஜானகி அம்மா சிறந்த பாடகிக்கான தேசிய விருது மற்றும் மாநில விருதுகள் பலவற்றை வென்றவர். இலங்கையில் 1992 இவருக்கு ஞான கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1913 மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. மிகவும் தாமதமாக கிடைக்கும் கௌரவம் என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். பிறந்தது ஆந்திரா எனினும் தமிழகத்தை தன் கலையின் பிறந்த வீடாக கொண்டு தலைமுறைகள் தாண்டிய கலைஞராக தனது தடத்தை பதிய வைத்தவர். பல்வேறு உயரிய விருதுகள் என பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் எனினும் நெத்தியில் வட்ட பொட்டுடன் கழுத்தை மூடிய சட்டைகள் அணிந்து எளிய கைத்தறி சேலைகள் என எவ்வித வந்தாவுமின்றி எளிமையும் சிகரமாக இறுதி வரை வாழ்ந்தவர். உடல் நல குறைவு காரணமாக மைசூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. சமீபத்தில் இவரது ஒரே ஒரு மகன் மறைந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர் பாடிய தாலாட்டு பாடல்களால் கண் அயர்ந்தோம், சோக பாடல்களால் இதயம் நனைந்தோம், இளமையான துள்ளல் பாடல்களால் உற்சாகமானோம், இந்த கானக்குயிலின் புகழ் பாடல்களால் நிரம்பும் காற்றுள்ளவரை திரை இசை வரலாற்றில் மட்டுமல்ல நமது மனங்களிலும் அழியாமல் நிலைத்திருக்கும். நன்றி.
1: ஜானகியின் இளமை கலந்த குரலில் ஓர் பாடல், ஆர் பார்த்தசாரதி இசையில் கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளில் ஜானகியோடு இணைந்து ஒலிக்கும் ஆண் குரல் கே.ஜே. ஜேசுதாஸ்.

0: நிகழ்ச்சியிலே தொடர்வது.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. சிறையிலும் வாடாத கருப்பு மலர், ஆப்பிரிக்க வானில் விடிந்த கரன் சூரியன், நெல்சன் மண்டேலா எனும் மானுடன். ஜூலை 18 நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தையொட்டி இந்த ஆக்கம் ஒளிபரப்பாகிறது. முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்த 1918 ஜூலை 18 இந்த உலகிற்கு தனது அழுகுரலை பதிவு செய்தது ஒரு குழந்தை. பிறக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் எழுப்பும் சாதாரண அழுகுரல் என்பதால் அது வியப்பதற்கில்லை. ஆனால் அந்த குரல்தான் பின் நாட்களில் தென்னாப்பிரிக்கன் சரித்திரம் படுத்த உரிமை குரலாக ஓங்கி ஒழித்த நெல்சன் மண்டேலாவின் குரல் என பின்னரே தெரிந்தது. அணுத்துகள் ஒன்றுக்கு அவரது பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர் பௌதிக விஞ்ஞானி அல்ல. வெள்ளையரின் தலைநகரான பிரிட்டனின் தலைநகர் லண்டனில் அவருக்கு சிலை வைத்துள்ளனர். ஆனால் அவர் வெள்ளையர் அல்லர், கருப்பர். வெள்ளை நிறவுரைக்கு பரம வாயிரி. எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அவருக்கு சிறப்பு பட்டங்களை வழங்கி தம்மை சிறப்பித்துக் கொள்கின்றன. ஆனால் அவர் போராட்டமே என வாழ்க்கை என்று பறைசாற்றி விடுதலை போர் வீரர் என்ற நிகரலா பட்டத்தை தமதாக்கி கொண்டவர். உலகின் பல்வேறு நகரங்கள் அவருக்கு சிறப்பு குடியுரிமை வழங்கியுள்ளன. ஆனால் அவரது தாய்நாட்டில் எந்த உரிமையும் அவருக்கு இருக்கவில்லை. உலகம் எத்தனையோ தெருக்களுக்கு அவரது பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சுதந்திர மனிதராக தென்னாப்பிரிக்க தெருக்களில் நடக்காத சிறையில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தார். தென்னாப்பிரிக்க மக்களின் அன்பு தலைவர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகளாக 1989 வரை சிறையில் கைதியாய் இருந்தார். தென்னாப்பிரிக்க வெள்ளை நிறவரி அரசு அவரை இவ்வளவு நீண்ட காலம் சிறையில் அடைத்து வைத்தது புரிந்துள்ள சாதனை அதுதான். நெல்சன் மண்டேலா என்பது தென்னாப்பிரிக்க மக்களது தேசிய விடுதலை போராட்டத்தின் மறுபேராகிவிட்டது. அவரது மக்கள் அவருக்கு சூட்டில் அபிமான பேர் சிறையிலும் வாடாத கருப்பு மலர். ஆண்டுகள் பல ஆன பின்பும் வாடாமல் போராட்டமான வீசிக்கொண்டிருக்கும் ஒரு கருப்பு மலர் சிறையிலும் வாடாத கருப்பு மலராக என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மண்டேலாவின் முழு பெயர் நெல்சன் ரோலிஹால மண்டேலா. 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்கன் டிரான்ஸ்கை பகுதியில் அம்தட்டா எனும் ஊரில் கோசா பழங்குடியின தெம்பு அரச குடும்பத்தில் அவர் பிறந்தவர். அவர் 9 வயதில் தன் தந்தை இழந்த அந்த சிறுவன் ஆடுமைத்துக் கொண்டே படிக்கிறான். சோசோ பழங்குடியின மக்களைச் சேர்ந்த அந்த சிறுவன் தான் அவன் குடும்பத்திலே முதன்முறையில் பள்ளிக்கு சென்றான். ஒரு கையில் ஆடுமைக்கும் குச்சி, இன்னொரு கையில் படிக்கும் பாடப்புத்தம் என பள்ளிப்பருத்துவத்தை கடந்ததனால் அவனது கல்லூரி பருவத்தை எளிதாக கடக்க முடியவில்லை. காரணம், புறச்சூழல் அவனுக்கு விருது பாடத்தை வெளியே கற்றுக் கொடுத்தது. அது நிறவரி கொண்ட வெள்ளையர்களால் பூர்வகுடி கருப்பின மக்களுக்கு நடத்தப்பட்ட அடிமை பாடம். தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களின் விடுதலை போராட்டம் நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்றது. கருப்பின மக்களின் உரிமை அடக்கப்பட்டு அடிமலாக நடத்தப்படும் மிக கேவல நிலையை நீக்கி 1912 ஜனவரி 8 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் உதித்தது. இதன் பயனாக கருப்பின மக்களின் விடுதலை போராட்டம் உத்வேகமானது. பல 100 ஆண்டுகளாக அடிமலாக வாழ்ந்த கருப்பின மக்கள் புதிய விடுதலை நோக்கிய பாதைக்கு வலிசமைத்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார். நிறைவேறு மக்களின் போராட்டம் முனைப்பிடிந்தது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவராக விளங்கிய நெல்சன் மண்டேலா மக்கள் மத்தியில் பிரபலமானார். எதிரில் கூட நெல்சன் மண்டேலாவை மதித்தனர். அன்பால் எதனையும் சாதிக்கக்கூடிய மகத்தான மக்கள் தலைவராக மண்டேலா மாறினார். நிறவரி அரசு நெல்சன் மண்டேலாவை அழிப்பதால் கருப்பின மக்கள் விடுதலை போராட்டத்தை அழிக்கலாம் என எண்ணியது. தேச விரோத வழக்கில் நெல்சன் மண்டேலாவை மாற்றிய அரசு குற்றவாளி கூண்டில் வைத்து விடுதலை போராட்டத்தை பேரம் பேசியது. ஆயினும் சிறையின் பெரும்பாலான காலத்தை அவர் ராபின் தேவில் சிறிய சிறை அறையில் கழித்தார். இனவதுக்கள் அரசின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு 27 ஆண்டுகளாக இருட்டு சிறைக்குள்ளேயே தென் மக்களின் விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். நான் இனவரிய நல்ல இனவரியை அடியோடு வருப்போன், இனவரி கருப்பிடம் தான் அது அநாகரிகமானது, அரவறுக்கத்தக்கது. இத்தனை அன்று சிறை வாசத்தின் பின்னரும் தன் சுயநலத்துக்காக தேச விடுதலை போராட்டத்தை நெல்சன் மண்டேலா கைவிடவில்லை. எதற்கும் அஞ்சாத புரட்சி சிங்கமாய் நிறவரி அரசு எதிர்த்தார். குற்றவாளி கூண்டில் நடத்தப்பட்ட நெல்சன் மண்டேலா அரசுக்காக போர்க்கணை தொடுத்தார். 1990 அவருக்கு விடுதல்

0: மண்டேலாக்கு பிறகு அமைதியான முறையில் புதிய தென்னாப்பிரிக்க குடியரசு மலர்ந்தது. மண்டேலா உலகின் அதிகம் மதிக்கப்படும் தலைவர் ஒருவராக விளங்கினார். மண்டேலா இனவரி ஆட்சியில் ஊறிக்கிடந்த தென்னாப்பிரிக்க மக்களால் முன்னிற்கு சென்றவர். அமைதியான போராளியாக, ஆயுத போராட்ட தலைவனாக, தேசத்துறை குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியாக 27 ஆண்டுகள் சிறையில் வாடி பின்னர் விடுதலாகி குடியரசுத் தலைவராக, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவராக இவரின் அரசியல் பயணம் தொடர்ந்தது. ஜூன் 2008 பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மீண்டும் உங்களுடன் வானொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரிஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்கும் அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகுடல் வருகின்ற ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையிடம் இருந்து கிடைத்திருக்கின்ற அறிவித்தல், ஆண்டு இறுதி தேர்வு, ஆண்டு இறுதி தமிழ் மொழி தேர்வு தற்பொழுது லண்டன் கேம்பிரிட்ஜ் மாதிரியை பின்பற்றி நியூசிலாந்து கல்வித்தர நிலைகளுக்கு ஏற்ப பிரித்தானிய தமிழ் தேர்வு சபை ஆதரவுடன் நடத்தப்படுகின்றது. இந்த தேர்வு வெலிங்டன், ஹாமில்டன், ஆக்லாந்து ஆகிய இடங்களில் நடைபெறும். மாணவர்கள் பின்வரும் 4 திறன்களில் தேர்வு எழுதுவார்கள். எழுத்து தேர்வு, வாசிப்பு திறன், பேச்சு திறன், கேட்டறிதல் திறன். மேலும் பிரிட்டிஷ் தமிழ் தேர்வு சபை மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு பதக்கங்களையும் வழங்குகின்றது. இத்தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இணைப்பு கூகுள் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முடிவு தேதி வருகின்ற 26 ஜூலை 2026. உங்கள் சிறார்களின் தேர்வு நிலையை சிரத்தையுடன் தெரிவு செய்யவும். எவ்வித மாற்றங்களும் பின்னர் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. இந்த தேர்வு கடந்த வருடம் போல 4 பகுதிகளாக இடம்பெறுகின்றது. எழுத்து தேர்வு வருகின்ற 4 அக்டோபர் 10 அன்றே மற்ற புலன்மொழி தேர்வும் இடம்பெற இருக்கின்றது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளவும். exam@gmail.com. மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-9312-176 அல்லது உமா ஜோர்ஜ் 0211-3343-404. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. தில்லிப்பிள்ளை மகாஜன கல்லூரியினுடைய நியூசிலாந்து வாழ் கிளை மாணவர்களின் 24 சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நியூசிலாந்து வாழ் மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இடம் இலக்கம் 16 ஸ்வேன் கிறிஸ்டன் பெக்ரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபம். நேரம் மாலை 6 தொடக்கம், ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கம் 0221-9216-08478. நிகழ்ச்சியிலே தொடர்வது
2: வணக்கம். வரலாற்று பெட்டகத்திலிருந்து JR-இன் அரசமைப்பு ஆலோசகராக தந்தை செல்வாவின் மருமகன். இலங்கை அரசியல், அரசியல் அமைப்பு, ஜனநாயக ஆட்சி மற்றும் தெற்காசிய அரசியல் ஆய்வுகள் குறித்து உலகளவில் அதிகம் மேற்கோள் காட்டப்படும் தமிழறிஞர்களில் ஒருவர் பேராசிரியர் அல்ஃபிரட் ஜெயரத்னம் வில்சன் ஆவார். அவரது நூல்கள் இன்று வரை உலகின் பல பல்கலைக்கழகங்களில் அரசியல், அறிவியல், அரசியல் அமைப்பு மற்றும் இலங்கை வரலாறு தொடர்பான ஆய்வுகளுக்கு முக்கிய ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1928 அக்டோபர் 4 கொழும்பில் பிறந்த பேராசிரியர் வில்சன்

சபை ராஜரத்னம் வில்சன் மற்றும் எலிசபெத் அரியம்மா டாட்டன் ஆகியோரின் மகனாவார். அவரது குடும்பத்தின் வேர்கள் வட இலங்கையுடன் தொடர்புடையவை. கொழும்பின் புகழ்பெற்ற ராயல் காலேஜில் ஆரம்ப கல்வி கற்ற அவர் பின்னர் அப்போதைய இலங்கை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரமும் அரசியல் அறிவியலும் பயின்றார். தொடர்ந்து இங்கிலாந்தின் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸில் முனைவர் பட்டமும் பின்னர் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டமும் பெற்றார். குடும்ப வாழ்க்கை. 1953 ஆண்டு தமிழர் அரசியல் தலைவர் எஸ் ஜே வி செல்வநாயகத்தின் மகளான சுசீலாவதி செல்வநாயகத்தை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள், மல்லிகா வில்சன், மைதிலி வில்சன், குமணன் வில்சன். மூத்த மகளான மல்லிகா வில்சன் கனடாவில் மனித உரிமைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துறையில் சிறந்து விளங்கிய சட்ட நிபுணராக அறியப்படுகின்றார். கல்வி பணி. பேராசிரியர் வில்சன் அவரின் கல்வி பணியை இலங்கையில் தொடங்கினார். பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையின் முதல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1972 ஆண்டு கனடாவின் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ பிரன்ஸ்விக் பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்ட அவர் அரசியல் அறிவியல் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றினார். ஓய்வு பெற்ற பின்னர் அந்த பல்கலைக்கழகம் அவருக்கு ப்ரொஃபசர் எமெரிட்டஸ் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கியது. ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவுடன் ஆற்றிய பணி. 1978 முதல் 83 வரை முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவின் அரசியலமைப்பு ஆலோசகராக பேராசிரியர் வில்சன் பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பு தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியதுடன் அரசுக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களிலும் இடைநிலை ஆலோசகராக பங்களித்தார். மேலும் அதிகார பரவலாக்கம் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான கொள்கை விவாதங்களிலும் அவரின் கல்வியியல் அறிவை பகிர்ந்தார். ஆனால் 1978 அரசியலமைப்பை உருவாக்கியவர் பேராசிரியர் வில்சன் அல்ல என்பதை பின்னர் அவரும் அவரது குடும்பத்தினரும் தெளிவுபடுத்தியுள்ளனர். அவரது நூல்களில் ஜே ஆர் பற்றி 1980 ஆண்டு வெளியான The Gaullist System in Asia, The Constitution of Sri Lanka என்ற நூலில் ஜே ஆர் ஜெயவர்தனா உருவாக்கிய நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை கல்வியியல் பார்வையில் ஆய்வு செய்தார். அதில் வலுவான நிர்வாக தலைமையை உருவாக்குவதே அந்த அரசியலமைப்பின் நோக்கமாக இருந்ததாக அவர் விளக்கியுள்ளார். அதே நேரத்தில் அதிக அதிகாரம் ஒரே பதவியில் குவிவது எதிர்காலத்தில் சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பதிவு செய்துள்ளார். அதே நூலில் இடம்பெறும் ஒரு நினைவு கூறத்தக்க சம்பவத்தில் ஜனாதிபதிக்கு ஏன் பெரிய அளவான ஆலோசகர் குழு இல்லை என்று வில்சன் கேட்டபோது ஜே ஆர் ஜெயவர்தனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரும் அமைச்சரவையும் இருப்பதால் அவர்களையே முதன்மையாக நம்ப விரும்புகின்றேன் என்ற கருத்தை வெளிப்படுத்தியதாக எழுதியுள்ளார். பின்னர் 1988 ஆண்டு வெளியான The Breakup of Sri Lanka, The Sinhalese-Tamil Conflict நூலில் 1978 முதல் 1983 வரை அவருக்கு கிடைத்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அக்கால அரசியல் மற்றும் அரசியலமைப்பு முன்னேற்றங்களை கல்வியியல் பார்வையில் ஆய்வு செய்து பதிவு செய்துள்ளார். உலகம் மதிக்கும் ஆய்வாளர் பேராசிரியர் வில்சனின் முக்கிய நூல்களில் பாலிடிக்ஸ் இன் ஸ்ரீலங்கா, எலக்டோரல் பாலிடிக்ஸ் in an emergent state, the Gaullist system in Asia, the breakup of Sri Lanka, SJV Selvanayakam and the crisis of Sri Lankan Tamil nationalism, the Sri Lankan Tamil nationalism, its origins and development. ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இன்றும் உலகின் பல கல்வி நிறுவனங்களில் இலங்கை அரசியல் மற்றும் தெற்காசிய ஆய்வுகளுக்கான முக்கிய மேற்கோள் நூல்களாக இவை பயன்படுத்தப்பட்டன.

0: தருகின்றன. 2000 ஆண்டு மே 31ஆம் தேதி கனடாவில் காலமான பேராசிரியர் அல்ஃபிரட் ஜெரட் நம் வில்சன் அவரின் எழுத்துக்கள் மற்றும் ஆய்வுகள் மூலம் இலங்கை அரசியலை உலக கல்வியரங்கில் ஆவணப்படுத்திய முக்கிய தமிழறிஞர்களில் ஒருவராக என்றும் நினைவு கூறப்படுகின்றார். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
1: நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று ஆடி மாதத்தினுடைய முதல் நாள். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூழும் பனங்கட்டி கொழுக்கட்டையும் தின்னலாம் வாருங்கள் தோழர்களே என்று அழைத்த நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.

0: your community on planetaudio.org.nz.
1: Auckland Council has a goal of zero waste to landfill by 2040. That means recycling, composting, reusing and repurposing materials. Here's another zero waste tip on Planet FM. The Waitakere Transfer Station has recently become the Waitakere Resource Recovery Park and is home to the Tipping Point CRC. They sell everything from books, clothes, furniture and decor to construction materials and bicycles. Go check it out. A total of 147,000 tonnes was saved from landfill services in 2024. Find out all the info at wastenothing.co.nz.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆயுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 கேட்டு மகிழுங்கள்.

0: planetaudio.org.nz. The Community Connection.
1: 2040 ஆண்டுக்குள் ஆக்லாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு
4: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
5: கலை வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாதவற்றை எல்லாம் செய்தாலும் கெட்டொழிவான், செய்யத்தக்கவற்றை செய்யாமல் விட்டாலும் கெட்டொழிவான் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கடந்த வாரம் நம்முடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்கள் இந்த குறளினை வைத்து நமக்கு ஒரு சிந்தனை நேரத்தினை வழங்கினார். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, செய்யத்தக்க செயலையும் அதை செய்து முடிக்கும் வழிவகைகளையும் அதனால் ஏற்படும் பயனையும் ஆராய்ந்தறிந்த பிறகே அந்த செயலை செய்ய தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் அவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுவது தவறாக அமைந்துவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். தினமும் ஒரு அஞ்சலி கவிதை எழுதும் என் பேனாவை அடுப்பில் வைத்து எரிக்க வேண்டும். எல்லா இரவுகளும் நிசப்தமானவைதான், ஆனால் இந்த இரவின் நிசப்தம் 40,000 இசைத்தட்டுக்கள் ஒரே நேரத்தில் நிறுத்தப்பட்ட அச்சுறுத்தும் நிசப்தம். எஸ் ஜானகி இறந்த இரவு மௌனத்தின் இருள் கடலுக்கு அடியில் தேம்புகிறது. அகநானு நிற்றில் தலைவனை பிரிந்து இயங்கும் தலைவிக்கு ஒரு குரல் இருந்திருக்குமே, அது எப்படி இருந்திருக்கும் என்று பல நாள் யோசித்திருக்கிறேன். இதோ இப்படித்தான் என பொன்மேனி உருகுதேவில் ஒரு குரலை கட்டினார் ஜானகி. அன்னக்கிளியை தேடி தாபத்தில் 1000 ஜோலைகள் எரிந்த குரலின் எரியாத உடல்கள் என எவரும் இல்லை. செந்தூர பூக்களுமாய் பூவரசம் பூக்களுமாய் 1000 மலர்களாய் மலர்ந்த குரல் ஒரு அந்தியில் வாடி உதிர்ந்து விட்டது. என் பாலியத்தின் கனவுக்கு ஒரு குரல் இருந்தது, என் இளமையின் கனவிற்கு ஒரு குரல் இருந்தது, என் இரகசிய வேட்கைக்கு ஒரு குரல் இருந்தது, என் பிரிவின் கண்ணீருக்கு ஒரு குரல் இருந்தது, என் மழைக்காலங்களுக்கு ஒரு குரல் இருந்தது. அவை எல்லாமே ஜானகியின் குரலாக இருந்தன. மாதா உன் கோயிலில் மணிதீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் என ஜானகியின் குரல் வால்வு ரேடியோவில் ஒலிக்கும் போதெல்லாம் கால்கள் துவண்டிருந்த என் மடியில் போட்டுக்கொண்டு என் அம்மாவை மாலை மாலையாக கண்ணீர் சிந்தினாள். என் கண்ணீரை துடைக்க யாருமில்லாத இது போன்ற ஒரு இரவில்தான் உன்னை நான் அறிவேன், என்னையெல்லால் யார் அறிவார் என ஜானகியின் குரல் தலை கோதியது. இனி பனிக்காலங்கள் தொடங்கும் போதெல்லாம் இது மார்கழி திங்கள் அல்லவா என ஜானகியின் குரலோடுதான் குளிர் உள்ளே நுழையும். ஓஹோ மேகம் வந்ததே என்ற பாட்டுக்கு ரேவதி மழையில் நனைந்து கொண்டே நடனம் ஆடும் பொழுது அவர் மேல் பெய்த மழை ஜானகியின் குரல்தான் என தோன்றியது எனக்கு மட்டும்தானா? ஜானகியின் குரலோடு ஆண் குரல்கள் போட்டியிட்டு தத்தளித்தன. எஸ்பிவி மட்டும் அந்த குரலை சரிசமமாக சந்தித்தார். அந்த குரலின் நடனத்திற்கு இணைப்பட முடியாமல் நாயகிகள் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஜானகியின் குரலுக்கு ஒரு முகம் இருந்தது, அது 1000 உணர்ச்சிகள்

மேடைகளில் தோன்றி மறையும் இசைமுகம். ஆயினும் உணர்ச்சியற்ற முகத்தோடுதான் மேடைகளில் ஜானகி பாடினார். கல்லில் உறைந்த தெய்வத்தின் குரல் எப்படி பிரார்த்தனை வேளையில் இதயத்தின் ஆழத்தில் கேட்குமோ அப்படித்தான் ஜானகியின் குரலும் கேட்டது. இந்த உலகில் மென்மையானவை அனைத்தும் அழிந்து வெறி கூச்சலோடு அதிகரித்து செல்கிறதே என்ற பதட்டம் என்னை அமைதி இழக்க செய்கிறது. மிருதுவானவற்றின் கடைசி குரலும் மறைந்து விட்டது. மென்மையின் அரசி மறைந்து விட்டால் இசையின் அரசி மறைந்து விட்டால். எனினும் அவள் பாடல்கள் இருக்கும் அவளது சாம்பல் தூவிய இடத்தில் பெரும் பசும்புல்வெளி போல, என் மரணத்திற்கு பின்னும் கேட்கும் அதிகாலை குயிலோசை போல என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள்.

அது என்னமோ தெரியல, சென்ற மாதத்திலிருந்து திரை உலகின் ஜாம்பவான்கள் ஒரு ஒருவராக நம்மிடமிருந்து விடைபெறுகின்றார்கள். இந்த வாரம் காற்றோடு கலந்த காந்த குரல், இந்திய திரையுலகின் மகத்தான பாடகர் எஸ் ஜானகி அம்மா நம்மை விட்டு மறைந்து விட்டார். விதியின் விளையாட்டுன்ற படத்துல பெண் என் ஆசை பாழானதுன்றதான் இவர் பாடின முதல் பாட்டு. அடுத்த நாளே ஒரு தெலுங்கு படத்துல பாடுற வாய்ப்பு கிடைச்சது. கண்டசாலாவோட இணைந்து பாடினார். 17 மொழிகளில் பாடிய ஒரே பாடகி என்ற பெருமை பெற்றவர். அனைத்து இசையமைப்பாளர்களின் இசையிலும் அனைத்து பின்னணி பாடகர்களுடன் இணைந்தும் பாடியுள்ளார். இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கூட்டணி தென்னிந்திய இசைத்துறையில் தனி முத்திரை பதித்தது. பாடலில் பொதிந்துள்ள உணர்ச்சி மற்றும் நடிகைகளுக்கு ஏற்ற வகையில் குரலை மாற்றி பாடக்கூடியவர். குழந்தை குரலில் பாடுவதிலும் வல்லவர். இவர் பாடிய தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, செந்தூர பூவே, காற்றில் எந்தன் கீதம், நெஞ்சினிலே நெஞ்சினிலே, ராதை கேற்ற கண்ணனோ, அம்மா அம்மா போன்றவை காலத்தால் அழியாதவை. திரைப்பட பின்னணி பாடல்கள், தனி பாடல்கள் என பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். ஒரு தெலுங்கு படத்துக்கு இசையும் அமைத்துள்ளார். கலைமாமணி கேரள மாநில சிறப்பு விருது பெற்றவர். சிறந்த பாடகிக்கான தேசிய விருது 4 முறை, கேரள அரசு விருது 14 முறை, ஆந்திர அரசு விருது 10 முறை, தமிழக அரசு விருது 7 முறை பெற்றவர். இலங்கையில் 1992 இவருக்கு ஞானகான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 2013 மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. மிகவும் தாமதமாக கிடைக்கும் கௌரவம் என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். காற்றில் ஜானகியின் கீதம் எப்போதும் உலகோடு இரண்டர கலந்திருக்கும், எங்கோ எவர் செவியிலோ கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜானகி அம்மாவின் குரலுக்கு ஒரு முகம் இருந்தது. அது 1000 உணர்ச்சிகள் தோன்றி மறையும் இசை முகம். ஆயினும் உணர்ச்சியற்ற முகத்தோடுதான் மேடைகளில் ஜானகி பாடினார். கல்லில் உறைந்த தெய்வத்தின் குரல் எப்படி பிரார்த்தனை வேளையில் இதயத்தின் ஆழத்தில் கேட்குமோ அப்படித்தான் அம்மாவின் குரலும் கேட்டது. இந்த உலகில் மென்மையானவை அனைத்தும் அழிந்து வெறி கூச்சல்கள் அதிகரித்து செல்கிறதே என்ற பதற்றம் நம்மை அமைதியிழக்க செய்கிறது. மிருதுவானவற்றின் கடைசி குரலும் மறைந்து விட்டது. மென்மையின் அரசி மறைந்து விட்டாள், இசையின் அரசி மறைந்து விட்டாள். எனினும் அவள் பாடல்கள் இருக்கும் அவளது சாம்பல் தூவி இடத்தில் பெரும் பசும் புல் வெளி போல, என் மரணத்திற்கு பின்னும் கேட்கும் அதிகாலை குயிலோசை போல அம்மாவின் குரல் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.

மறைந்த இசை அரசி எஸ் ஜானகி அவர்களுடைய மறைவிற்கு இரங்கல் செய்தியினை கோபி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூறியிருப்பதாவது, கானக்குயிலே காலமானாயோ, அரை நூற்றாண்டு ஆறுதலே அடங்கிவிட்டாயோ, சிங்காரவேலனே தேவாவில் நாதஸ்வரத்தை வென்று காட்டிய கீதவாணியே, முடிந்து விட்டதா உன் மூச்சு? தாய்மையாய் தமிழாய், காதலாய் கருணையாய், கண்ணீராய் புன்னகையாய், எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசி உனக்கும் மரணமா? நாதம் என் ஜீவனே என்றாயே, உன் நாதம் இருக்கிறது ஜீவன் இல்லையே. சிரித்த முகமும் சிவப்பு நிலா பொட்டும் ஆடாமல் அசையாமல் சித்திரம் பாடுவது போல் செவ்வாய் அசைக்கும் அழகும் கண்களை விட்டு காணாமல் போகுமோ? நீ பாட முடியாத ஒரு பாடலை என்று எதுவும் இல்லை. உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடுவதில்லை. கண்ணதாசன் எழுதி நீ பாடிய பல்லவி கொண்டே புகழ் வணக்கம் செலுத்துகிறேன். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன், என்றும் துணையிருப்பேன். வாழ்கனிய அம்மா.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamizhsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.

0: முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 ஆண்டு கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம் ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்து விடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வில்சன் சென்டரில் நடைபெற உள்ளது.
1: கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றாலே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான்.
2: ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சிங்கர் எம் ஜி ஸ்ரீராம். வர 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 I'm coming to Auckland with Akila, Shekhar and யுவியோடு நினைந்து ஒரு இனிமையான இசை நிகழ்ச்சிங்களாம் பார்க்க போகிறீங்க. நானும் உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போப்பா நம்ம நாட்டெலாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எஸ்பிபி இளையராஜாவோட காம்பினேஷன் கேட்க போகிறீங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சீ யூ ஆல் ஆன் தி 25th of July இன் ஆக்லாந்து.
1: இளைய நிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் கனக்காணுமே விழா காணுமே வானமே.
2: ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சிங்கர் எம் ஜே ஸ்ரீராம். வர ஜூலை 25th அன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்க இருக்கிறேன் ஆக்லாந்து முத்தமிழ் சங்கத்தோட 25th anniversary-க்கு. என்னோட நினைந்து அகிலா மற்றும் ஷேகர் ஃப்ரம் இந்தியா அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான யுகேந்திரன் வாசுதேவன் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வித் அஸ் அண்ட் ஐ அம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் என்ஜாய் திஸ் மியூசிக்கல் ட்ரீட் அண்ட் ட்ரிபியூட் டு இளையராஜா அண்ட் எஸ்பிபி அண்ட் ஆல் ஆஃப் யூ ஜாயின் ஃபார் திஸ் லவ்லி ஒகேஷன். ஹேவ் ஃபன், லிசன் டு சம் குட் மியூசிக் அண்ட் என்ஜாய். See you all on 25th July 2026. Bye.

அன்பு தமிழ் நெஞ்சர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, வளரும் வழி உயரும் நெறி. பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பும் போது பிள்ளைகள் வரும் வேகத்தை கவனித்ததுண்டா? உள்ளே நுழைந்ததும் ஷூவை கலற்றி எறியும் அலட்சிய ஆவேசத்தை கவனித்ததுண்டா? தொபீர் என்று பையை தூக்கி போடுவது அல்லது ரிங்பால் மாதிரி விட்டு எறிவதையும் பார்த்ததுண்டா? ஏன் இந்த எரிச்சல்? எல்லாவற்றையும் எடுத்தறியும் மெகா கோபத்தின் மூலம் எது? யோசித்ததுண்டா? உடலுக்குள் சிறைப்பட்ட கழிவுகள் காரணமா? உடலே பள்ளி அறைக்குள் சிறைப்பட்டது காரணமா? எதுவானால் என்ன, அக்ரிணை பொருள் மேல் ஆத்திரத்தை காட்டும் அசட்டுத்தனம் பற்றி நாம் எப்போதாவது யோசித்ததுண்டா? வளர்ந்து வயதானாலும் இந்த அக்ரிணை ஆத்திரம் குறைவதே இல்லையே. கணவன் மீது ஏற்பட்ட கடுங்கோபத்தை, மாமியார் அல்லது யாரோ ஒரு தனிநபர் மீது ஏற்பட்ட ஆத்திரத்தை பெண்கள் பாத்திரத்தின் மூலம் தணித்து கொள்ளும் சமையலறை சம்பவங்கள் நமக்கு புதிதா என்ன? உயர்தனி மனிதர்கள் மீது காட்ட முடியாத கடுங்கோபத்தை அக்ரிணை பொருட்கள் மீது ஆரோகணிக்க செய்வது அறிவுடைமை ஆகுமா? அந்த அக்ரிணை பொருட்கள் மீது உயர்தனை மனிதர்கள் மீது காட்ட விரும்பிய கோபத்தை காட்டும் போது உயர்தனை மனிதர்களாகிய நாம் அக்ரிணிகளாக ஆகிவிடுகிறோமே. யோசித்ததுண்டா? மேலை நாடுகளில் கடுங்கோபத்தால் கஷ்டப்படுபவர்களை கொண்டு லாபகரமான வேலை ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதாக படித்திருக்கிறேன். உடைக்கப்பட வேண்டிய பழைய கார்களை பெரிய இரும்பு சுத்தியால் ஆத்திரந்தீர அடித்து நொறுக்கும்படி இவர்களிடம் விட்டு விடுகிறார்கள். இதனால் பழைய கார்களை அடித்து நொறுக்கும் பணிக்கு சம்பளம் தர வேண்டியதில்லை. கடும் கோபங்களை

லாபங்களாக்கும். மேலை நாட்டு முதலாளிகள் மூளையை பாராட்டினாலும் அக்ரணி பொருள் மீது ஆத்திரத்தை வடியவிடும் அசட்டுத்தனத்தை அங்கீகரிக்க முடியுமா என்ன? ஒரு சின்ன சம்பவம். அவர் ஒரு ஞானி. அவரை பல இடங்களில் தேடி அழுத்த ஒருவர் முடிவாக அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். அவசர அவசரமாக அவர் தங்கியிருக்கும் வீட்டின் கதவை அடித்தார். நெடுநாள் தேடிய எரிச்சல் மற்றும் பரபரப்பு காரணமாக வேக வேகமாக அவர் இருந்த வீட்டு கதவை டமால் என்று நெட்டி தள்ளினார். பரபரப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தவர் செருப்பை கழற்றும் பொறுமை கூட இன்றி இங்கொன்றும் அங்கொன்றுமாக கழற்றி விட்டு எரிந்தார். செருப்புகள் சுவரில் மோதி சரிந்து விழுந்தன. தடதடவென்று ஞானி இருந்த அறைக்குள் நுழைந்தவர் தடால் என்று அவரது காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார். தமக்கு வாழ்க்கை பற்றிய ஞானம் தரவல்ல குரு அவரே என்று கண்டறிந்ததாக பெரிதாக அலறினார். ஞானியா அவரை சட்டை செய்யாத முகத்தை திருப்பிக் கொண்டார். மிகுந்த மதிப்போடு குருவை தேடி வந்த தம்மை அவமதிப்பது சரியா என்று ஞானியை கேட்டார் வந்தவர். ஞானி தீர்க்கமாக வந்தவரை உற்று நோக்கினார். நீ எங்கு என்னை மதித்தாய்? உன்னை நான் எப்படி மனமாற வரவேற்க முடியும்? உன் செய்கைகளை நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். அந்த வாசல் கதவுகளை நீ ஏன் அவமதித்தாய்? அவை உனக்கு என்ன தீங்கு இழைத்தன? எவ்வளவு காலமாக இந்த வீட்டை அவை காவல் காத்து வருகின்றன? கடமையை சரியாக ஆற்றும் கதவுகளை நோகும்படி நெட்டி தள்ளினாயே, அது சரியா? உன்னை வெப்பத்திலிருந்தும் முள்ளிலிருந்தும் பாதுகாத்த செருப்புகளை எவ்வளவு அலட்சியமாக விட்டறிந்தாய்! பண்பாடற்றவன் நீ, நன்றி இல்லாதவன் நீ. அந்த செருப்புகள் சுவரில் முட்டிய போது அவை எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும் என்பது உனக்கு தெரியுமா? போ, போய் செருப்பிடமும் கதவிடமும் மன்னிப்பு கேட்டு விட்டு வா. அதன் பிறகு வேண்டுமானால் உன்னை உன்னோடு பேசுகிறேன் என்றார் ஞானி. உங்களுக்கு என்ன பைத்தியமா? செருப்புக்கும் கதவிற்கும் உயிருண்டா என்ன? அவற்றிடம் மன்னிப்பு கேட்க என்றார் வந்தவர். உன் கோபத்தை அவற்றின் மீது காட்டும் போது அவற்றை உயிருள்ளவை போல நினைத்துதானே காட்டினாய்? அப்போது உயிருள்ளவை போல நடத்தலாம் என்றால் மன்னிப்பு கேட்கும் போதும் உயிருள்ளவரிடம் கேட்பது போல் கேட்கலாம். தப்பில்லை. ஓ, போய் உன் தவறுக்கான செருப்புகளிடமும் கதவுகளிடமும் மன்னிப்பு கேள் என்றார் ஞானி. வந்தவருக்கோ ஞானியிடம் காரியமாக வேண்டும். ஞானியை திருப்தி செய்வதற்காகவாவது மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். வேறு வழியின்றி வேண்டா வெறுப்பாக செருப்புகளிடமும் கதவுகளிடமும் மன்னிப்பு வேண்டினான். ஆனால் அப்படி கேட்கும் போதே தன் மனத்தில் இதுவரை இருந்த குரோதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உணர்ந்தான். தான் இதுவரை பாரமான மண்ணாக இருந்ததிலிருந்து லேசான ஆகாயமாக மாறியதை அனுபவித்தான். அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வரத் தொடங்கியது. முற்றிலும் வித்தியாசமானவனாக வந்து ஞானியை வணங்கினான். ஞானி அன்புடன் மகனே என்று அழைத்து இருக தழுவினார். அவனுக்கு வானம் வசப்பட்டது, ரோஜா முத்தம் கொடுத்தது. இது வெறும் சம்பவம் அல்ல, வாழ்வை பற்றிய ஞான பாடம். புத்தகங்களை எடுக்கும் போதும் பரிவுடன் எடுப்பவர்கள் பாடம் படிக்கிறார்களோ இல்லையோ பாடம் நடத்துகிறார்கள். அகிரணி பொருட்களை கூட உயர்தினை மனிதர்களை போல மரியாதையுடன் நடத்துபவர்கள் மிக உயர்ந்த நிலை அடைகிறார்கள். நன்றி.

முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25 சனிக்கிழமை மாலை 5 அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசி.